0: ஹலோ ஹலோ ஹலோ தரம் உச்சரிக்க நான் விபிரபனோ தகச்சரி வினா தரம் உச்சரிங்க தோறும் சிபு சருக விரப்ப கரி வாபம் சிங் தம்பிகனி ஆசி
1: சார்
0: அதுப்ப கோலர்சிங்க சுங்காய் தொங்காய்சின் தோணவ ஹாய்ப மத்தமும்சு லைக்கோ அதுமக்போ ஹொஜிக் வாரி சாவ ஃபங்ஜரே யாம்னமு நுவாய்ஜே அக்கோய்சு வாஃபம் கரி கரி ஃபுங்தோக்பிகனி தம்பியு
1: அது சார் ங்கசிகிதி நுங்கிரோங்க நுங்காய்த்தவ பியந்தவ ஹைபிரத்த நுஹாரவனினா ங்கச ஹைகிப்ப தாஜவேவுக்கோ அது குய் குங்கங்கி அங்கா மம ங்கசிஜே சானவ கேந்தாரக்பகி ங்கசி குங்கி அஹல்லமன் கயாரி நம்மாய் ஹொண்ட நுங்காய்த
0: மாய்ப்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக்பாக் kudol tamjari ingelei film sidagi sadananda madiro sibina ani ke punu khonjel da khaidem imona serangba madi kokobina serang bisaini taminasi